0: நல்லே நல்ல நல்லே முது நல்லே நின்னாசே.
1: நியூக்கிள் தாய்திரா பெளகாவிய மொட்ட முதல சமுதாய பானொலி கேந்திர வேணுதொனி 90.4 FM KLE கனசு காரிகிரமத முந்தின கீதே சாரி சாட்டி சித்ர ஆசே பலே. காயகரு வாணி ஜெயராம் ஹாடன கேளி ஆனந்திசி.